சவாயிலி சவாய புதா தினி நிறை விபூதி ஹரு சிருஷ்டிகா பசிபெருமா பரலாயமா மொய கிரந்து பகாத் முதிய